り去る。பினவந்த நானக்கு நில சிறிதர் சகல் அனந்த ரச பண்ணா சகல் அனந்த ரச பண்ணா